தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா தெரிகிறதக்கதா த